0: சச்சம் சகஜம் சகனம் சகதம் சத்து சங்கிரு தக்கிரு சத்தம் சகஜம் சகனம் சகதம் சத்து சங்கிரு தக்கிரு சத்தரி சதல சத்தனு சதல சத்தினி சதினு சத்தனு சரித சரித சலத சலு சத்தினு சத்தனு சம் சம் சத்தனு சம்
1: பொத்தல் சீர் பிச்சக்கர தடுத்த பொத்தல் சீர் பிச்சக்கர தடுப்பு சுத்திக்கிறது பக்கம் தடுப்பு சுத்திக்கிறது பக்கம்.